பிரபுகா சேவக நாமகரங் சேவகோபுரபாலனஹாரா சேவகி ராகேந்திரங்காரா சோ சேவக ஜிசதயா பிரபுதாரே நானு சோ சேவக சாசாசமாரே அபரே ஜனகா புரதாட்டா கேபனே சேவகி சர்பர் ராகேபனே தாஸ்கோ தேவடாய் அபரே சேவகோ நாம ஜபாய் அபரே சேவகி ஆபத் ராகே தாகி கத்மித கோயே நா ராகே பிரபுகே சேவகோ கோ நா பாஹுச்ச பிரபுகே சேவக உச்சே உச்சே ஜோ பிரபுனி சேவா லாயா நானக சோ சேவக தயத சிரகட்டாயா நேக்கி கீரி மே கல ராக பசம் கரே லஸ்கர் கூட்ட லாக்கே ஜிஸ்கா சாசனா காட்டு ஆப தாகோ ராக தே கரஹாத் மானஸ் ஜத்தன கர்த்த பாபாந்த கர்த்த பிர்த்தே ஜாத் மாரே ந ராக்கே அபர்ணா கோயே சர்வஜியா கா ராக சோயே காயே சோஜ கரே ரே பிராணி ஜப நானக பிரபு லாக்க விடாணி பாரங் பார் பார் பிரபு ஜபியே பி அமிர்தே மந்தந்திர பிய நாம் ரத்தன் ஜன் குருமுக பாயா திஸ்கிஷபர் நாஹி திருஷ்டாயா நாம் தன்னாம ருபுரங் நாம சுகர் நாம் கா சாங் நாம் ராஜோ ஜாந்திரபிதானே மந்தர் நாமே நாம் சமானே ஊட்டது பேட சோபத நாம் கௌ நானக ஜனகா சதகாம் புல்லோ ஜாஜே பாதன் ராத பிரபனே ஜன கிண்ணி தாத் கரே பகதாத்தம கே சாய பிரபனே சிம் ரஹே சமாயே ஜோ ஹோவா ஹோவ சோ ஜானே பிரபனே கா உக்கம் பஷானே திஸ்கி மேமா கௌன் பகானோ திஸ்கா குன்கா ஏக நா ஜானோ ஆட் பேர் பிரபசே ஹசூரே கௌ நானக சேஜன பூரே மன மேரே தின் கி ஓட்லே மந்திர பரா தின் ஜன தே